ஆகாது. சொப்புறம் தத்தராது தகேல் கணுன்னே மாயாவூது. Tieno coraggio e mannano un messaggio che dice